கட்டிருந்தா நான் நம்மை காத்திருக்கிறேன் சார். நீங்க பிரேமிக்க நல்லா